என்னதா துணா கெடுத்துக்கதா கேட்டு தேத்திட்டு கேட்டு கேளு கேளு கேளு தாதா அதா தாதா கேளு தக தக தக கேளு கேன கேன கேன கல் தாதி தாதி கத்த தா தாதா திருதிருதா தாதுனா கத்த கத்தா தாதி தா தாதி தா தாதுனா கத்த தாதுனா கத்த கத்தா தாதி தா தாதி தா தாதுனா கத்த தாதுனா கத்த கத்தா தாதி தா கத்த தாதந்தா அடதா தாதா கத்தா அதா அடதா கேன தாதுனா கெடுத்துக்கதா கேட்டு தேத்திட்டு கேளு கேளு கேளு தாதா தாதா தா கேன தக தா தா தா கேன கேன கேன கேன க தா க தி கே நே தா தின் தா க தேட்டு தா தெருதுகிறதா தகடா தெருதுகிறதா தா கேன நதி கி தின நதி கி தின நதி கி தின நா கேன கேன நதி கி தி தா க தா தி கி தி கி தா கேன நா நா தா கேன நதி கி தின நதி கி தின நதி கி தின நா கேன கேன நதி கி தி தா க தா தி கி தி கி தா கேன நா நா நா